பெருமாருடைய கோட்டல்லா இது, பக்கீரணையன கோட்டானு ரவ்வின் கல்பனை கேட்டு நடக்குன கல்வின மூடிய கோட்டானு. பக்கீர்மாருடைய கோட்டல்லா இது, பக்கீரணையன கோட்டானு ரவ்வின் கல்பனை கேட்டு நடக்குன கல்